0: Lo chong nam chong na chu mu tu che chi chi be lu xie di na dang zhen no bla ki da na be kang chong ki zi dong xie di kong le yi na chu xin chou yi na su nam la kong yi na li xie na li ya xiong nan jie yi na lu xie di zhi gu nam ma xie lu xie di kong rang ki yi na ga ni lo ga ling ke li yi ne pu nan so ke si ki rang ke yi ne li nga na chu ti rin chi chi be te da zhi gu nan jie ki rang ki ga ni lo ga li ya pu nan guo guang tang tang ning xin yi na ki rang ke yi na ki rang ki chou yi nan ki nyong wa tang tong du le so ba 成女堂点不点这个作业你们去南国广本呢我们去里见那里贴卡西吧那这个月了我们去秋英给地不赞于为时家西别拖了一年里这阵贴卡呀过秋个月马上呢去人给呢啊日子到位学过的呢去人给呢设计很珍惜了那么很珍惜年堂很珍惜给我那个呢去年不年里见的三能个月不了手吧其实我们做你们去南对不赢呢贴卡呀地不拖了呀过秋个月了
1: 老，咱们的地铺头了，陈明丽啊，电信请明了，是听南吧，空谈，他那些呢，藏族是听南吧，可能你给伊那里，咱们只拿下，他家那收银，啊，藏族是听南吧，空给伊那里，啊，几百万别给拉了呀，咱们只收银是听南下，其他哩呢，咱们只收银，长电帮我们拉给伊那里，咱们只拿下，其他哩呢，咱们只收银了。

0: ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང རང་གྱོན ཆུང མི་ཤུ ཐུན་གོང ཐང ཅི་ཟོ གེན་སུང ཐིང གི ལེ་ཤུ གུ་བེ་ ཆུ ཆུ ཅང ངང་ དེན ཅིན ཁེ ལོབ ཅིན ལོབ ཅིན བེ ལེ་ཤུ གི ནེ ཅུ ལ མིན ནེ རི ཁ གི སི ཆུ ཐུན ཇུ ཆེ བ ཐང ལེ ནེ མང དུ དོང བ སོ ཆེ དེ ལོབ ཅིན ལོབ ཅིན མ ནམ ལེ་ཤུ དེན བ ཡོང བ ཆེ ཇུ ཡིན ཤེ སུ མ ཤེ
1: ཀྲུང ཧྭ མི མང ཅི ཐུན ཁེ ཁབ ཁེ མི རི ཐུན ཅི ཡར ཐུན གུ་བེ་ ཅིན ཅིན ཆོ ཡོང ནེ ཐུན གུ་ ཆ ཆེ ཉི ཤེ ཐུན ཕར རང ཅིན ཁེ ཆེ ཐུན ཤུང ཡེ ཐ ཤིབ ཆུ ཚང དུ སོ བ ཐ ཤུན ལོ ལུ ཅིན ཁེ ཛོ ཐུན ལོབ སུ བེ ཧ Shirim tu jok jay chib soki, chay gu mangbo bian hai. Miri tun jay yar tuan gui bai jan chim, tuan gui ting sab tup gyur gui di dan hyub jay. Siam le tiay gwar ki san gyur san ran ha. Pan chow miri lop chin, dian su ting si lak dar zhu rin xuan pa, gie gen chim wa jang yi ki. Ngan chui du si zintang ki lop si le tuan bai war, ni bar tu, ngay le le ge sam shir gyu do dan hai. Miri tun jay chay gyu ni, chim lu ki gen chi ta, tun jay le song gyong chay gyu te, chim gyong ki wen gen yin bai sam si lak dar chay di. Gyun dian ki lop chi ta, sam lu chib si lop chin soki chay. 中华民族区团结前面能团车站顶塞前轨线送车。台是从今儿各级的轨区等位去收集，你们责任去。各级的轨途，每日忙活他，密保忙不绝呗。从不停止，两队两车团会了密的。西林区公路团，穷死你别的。每日看个忙早起，团结集团员，切记月起送车。平常几所前几日空气，中华民族区团结科技，每日团结一团轨边前车，老乡谈老大儿级别，兄妹创的遭遇头。 让各种基础参与看他，老千卡，西林区地魁所念撇撇起来看不他，看望地魁区里团不切去，每日团结一团规避进程去，轻松广播他，能团少少了，别理他，失去七八马赛，看着前天日常三节他，基础参与看不得，西林图每日来团就给少给他，路配全上切学不着。 平常几所参与看他，老千卡，西林区地魁所念撇撇起来看不他，看望地魁区里团不切去，每日团结一团规避进程去，轻松广播他，能团少少了，别理他，失去七八马赛，看着前天日常三节他，基础参与看不得，西林图每日来团就给少给他，路配全上切学不着。平常几所参与看他，中华民族区团结部队部长部长新秀的那几组人，新秀不遥远去。 青路天，俺村退入三百单个培养社区了。青路天，忙些点不起，扩展社区。青路天天退入三百村去，让热当了每日来团天特别热闹他，从这开钱了，敲动起不起人牌。俺村青路老乡也不切关系送水，那就从今儿他的送去，你退，小路老乡去中华民族军团上班都是点不足够，早干都特别担心，真多是表示。 真是不错，让我给老乡他，作为南村他，你可以每日团结登记他，送这钱呢，当些初步签约不？那些从今儿他的送老乡去了吗？干么多安去？看这套，每日团结个登记他，培育个更多学个熊孩，三男搞不穷，忙完班，俺同队娘送老超超，娘们就签个人写写不？这趟去不去？让想给每日团结一团规避进程，车站去先去，四国卡去找这钞票，想他充电充足。 地魁，连空所属，每日团结一团规避进程去南团扫他，青路的团员，六零七零七所三节七套，每日团结七九，没什么速度不切去不？我的社区入套总克来说不穷去，照这个南团平松扫不多，俺每日团结一来团也不中台，每日团结一六零八他，车站不也不行，车站人些送不上，空选得错在于从欧元天康来团吧，刘家庆去。
0: 俺村新区道不齐心，谈不如今天。平村绕山前的，俺们都听不见了松江塔，也可走转也不切给人些送不上。截至二十七年，平江年的财阀团体七十来层，但其三队人员雄鹿靠的前西边呢，村里了爹娘，康庄杀到狂飙永久了团结加入个西边，总面积比我深。总面呢，村里特别东区的孟永去村里抢菜，狂多动员猛些来着西人了，台湾江三六猛些电动动。